புரமீ தெக ஜட்டாஜூட்ட முனு திருமுனு நிறையக நாரதுபு தொம்புரமீத ஜட்டாஜூட்ட முனு திருமுனு நிறையக நாரதுபு தொம்புரமீத ஜட்டாஜூட்ட முனு திருமுனு நிறைய திசூலம்புதாதி புதுவருடு ததிம் கதிம் கதும் கதித்தகையனுக்கு திசூலம்புதாதி புதுவருடு ததிம் கதிம் கதும் கதி.